ஜாமத்தில் உம்ரேத்தேன் தாச்சி சிச்சினா நடந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே அரைஞ்சியா ஊழமை ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் மறா சிச்சினா மறக்க பெறுவாள்.